கணக்கம் சித்தாஸ் பட்காராச்சு. Ni Elizabeth, nadie puede decirme nada. ¿Eh? Yo tomo con mi plata, así que no me jodan, ¿eh?